0: சஸ்திரஸ்டேக் ரூபியா ஏத கொல்ல கொம்ப தெமாக்கும் குறிதுவிங் ஏடிவியின் ஹோதம் நீங்கள்
1: மீ இஸ்மாயில் அஃபான்
2: ரங்குல நூக்குல அழிக்குல உதுக்குல ஃபெனையே திவெஹியுடும்
1: அடுவாமந்தி தனி நுவதிய எக்கே மெகாஹர்ட்ஸ் திவெஹி எஃப்எம்
2: தொம்வெளி

அது எவரெங்கே ஐத்தக்கும் இஸ்குல அமல் தொகு சபபும் எவரென்ன முசீபத்தை நுஜஹேன நம திமன் ரஸ்கலாங்க ரசூல் பேகலும் நுஃபனு வீமுஹே ஃபஹ ஏரும் எவரும் புனானத்தை அளமெங்க வெறி ரஸ்கலாக் அளமெங்க காதங் இப ரஸ்கலாங்க ரசூலக்கு நுஃபனு வீ கீவிகின்றோவே ஏரும் அளமெங் இப ரஸ்கலாங்க ஆயத்தக தபாவே முஃமினுங்க திரையும் வெஜெய்முஹே.